0: एंडलेस वॉर से एंड ऑफ वॉर उसी दिशा में जाना ही होगा जो मानवता की भलाई के लिए भी बहुत आवश्यक है।
1: The political heat is rising in Tamil Nadu over DMK chief MK Stalin's remarks targeting TVK candidate Satya Bhama. Stalin used terms like suitcase Bhama and somersault Bhama to mock the candidate during his campaign. TVK chief Vijay has hit back accusing Stalin of making indecent remarks about a woman and warning that Tamil Nadu's people will give DMK a befitting response. Satya Bhama too has questioned how leaders making such remarks can ensure women's safety, saying that comments have caused her distress. TVK has also moved the CEO, Election Commission and the DGP seeking action against Stalin. State Minister CTR Nirmal Kumar has condemned the remarks while Congress has demanded an apology. BJP has called the comments unacceptable. Controversy has now triggered a wider political backlash with parties across the spectrum weighing in.
2: விரோதமாக செயல்பட்ட அந்த வேட்பாளரே மக்களான நீங்களே இப்போ என்ன சொல்லி கூப்பிடுறீங்க? பெட்டி பாமா, இன்னொன்னு இருக்கு பல்ட்டி பாமா. எப்படிதான் அந்த உருவத்தை வச்சுட்டு பல்ட்டி அடிச்சாங்கன்னு தெரியல.
3: மனவேதனையில, அதாவது அவங்களுடைய தொண்டர்கள் என்ன எந்த அளவுக்கு இழிவா தரக்குறைவா நான் நடந்துக்கிறாங்கிற ஒரு மனவேதனை எனக்கு இருந்து அதை வெளிப்படுத்தினேன். அதையும் அவங்க போலின்னு சொன்னாங்க. சரி, இவங்கதான் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, தலைமை இந்த அளவுக்கு ஒரு 50 வருடங்களாக காலமான பாரம்பரிய, நாங்க இவ்வளவு நாட்கள் திராவிட கட்சிகள் இவ்வளவு ஆண்டு காலமா இருந்தோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்க இந்த தலைமையிலிருந்து இந்த மாதிரியான ஒரு
4: நேற்று தாராபுரத்துல பிரச்சாரத்தின் போது திமுக உடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தங்களுடைய உண்மையான முகத்தை நேற்று அந்த பிரச்சாரத்தை வெளிப்படுத்தியிருந்தார். தந்தையும் மகனும் மாத்தி மாத்தி தங்களுடைய வக்கிரத்தை, தங்களுடைய மனதில் என்ன இருக்கோ, இவ்வளவு நாள் அவங்க வந்து வீட்டுக்குள்ள எல்லாம் எப்படி நடந்துகிட்டாங்களோ, அவங்களுடைய உள்ளுக்குள்ள அவங்களுடைய உண்மையான முகம் என்னவோ அதை வந்து மாத்தி மாத்தி கண்டிப்பா இதற்கான கம்ப்ளைண்ட்டும் அவங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கிறதா.
5: ஆனரபிள் சிஎம் மிஸ்டர் விஜய் கண்டெம்ட் எஸ்டர்டே மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் கேம்பெயின். Last, you can see after the election 2036, Mr. Udayanidhi campaigns always attacked women-based words, vulgar words actually. So right now, the father, the DMK Stalin yesterday, he attacked our candidate, Satya Bhama madam, to give a campaign body shaming, character assassinations. It's against model code, election model code. That's why we gave a complaint against Dravida Munnetra Kalagam, Mr. M.K. Stalin. Definitely, the election commission will take action.
1: Well, slipping into a very short break, on the other side, we bring you a special report on the first look at Dharavi's mega makeover.
6: We are on the show where we talk your politics. Is the chief election commissioner going to resign?
7: No. सरकार का ये असेसमेंट है कि इसका ग्राउंड पे कोई रेजोनेंस नहीं है.
8: The damage that had to be inflicted on the government and on the sanctity of the election commission has already been inflicted.
6: All party meeting हुई. आम आदमी पार्टी wasn't there. Akhilesh Yadav himself wasn't present there. DMK had boycotted it as well.
9: ना उनको बुलाएंगे और ना वो आए.
6: राहुल गांधी told the congressman कि मोदी जी को भरोसा है कि हम सत्ता में आने वाले हैं. मेरे खुद के पार्टी के लोगों को भरोसा है जमीन.
10: परसेप्शन बैटल जीतने के लिए ये सब बातें कही जाती है.
6: For the home minister to say कि मैं एक ही मुद्दे पर चुनाव लड़ने वाला हूँ.
11: Shah talks about a deadline. People take him seriously.
6: When that larger political message comes out, you will be right here with us saying, politics Zindabad.